ஆஷான் இது வரதுக்கு கண்டர் சோக நகையவுள்ளால் கேத்தில் இருக்கணும் அண்டர் சோக்ஷு பியாகபுல்லாளக ஏத்தில் இருக்க ஏனத்தையும் இருக்கணும் டர் சோக்ஷு நுகூர யோ யோ டிக்கி கி ஹியால் கவை தாசு டேரா மனனா தாசு பமுங் சர தாவன் கவை முங்க தாசு சரக்கு سلامونه نظام بای تاسو سنگه پروگرام زبردست آل سیستر تا سلام ایم مایره شیرازی دیره مننه و علیکم سلام خوشحال اوسی مایره شیرازی مامو پا خیر نالی سنگه او زما عیز دانات پلیک کنه پورا آسان